0: למה לקוף בהו? למה?
1: דיווה יפה, נועד היא עקם מגהרץ.
2: தத்தா கொளம் நூற மெகுண்டி கைசீந்தே ஆஹாரம் கொளம் முறல பானா தத்தா இசீந்தே
3: ஹாதே அங்களே கொக்கோ வர போட சுக்ரியா
2: கொத்தேவே குட குட ஹேவ கமக்கும் எஹ மீஹே கெதத்தரு அமாம்வே உஃபாவெரி வேதானே

ஆழ்வாஷ் ஹமகஸ்வரும் இஸ்வெதிய மீஹுன்னாய் ஃபஹும் அண்ணானே மீஹுன்னி எங்கிகிம்வா துவஹிக்கே கண்ட அழுவா ஃபாவா வகுத்தக எக்குரவ்வானே பயக்குகம் கஷவரே.

ரீத் லவருக்கு ஃபோம் இப்போ கொல்லி மிரேக் லவ் ஃபீத்தாவ் சன் நோக்கர் திரி சிங்குமா ஹமே கூறிய கெந்தா அர்ஷோக பேவர் வாம்பேன் ஓ ஃபரத் க ஃபுர்சத் லிபேன் நுவே ஜஹாந்தே மெசேஜ் குற முந்தாணி பி எஸ் எம் ஏ மெதுர் கோ டிஎஃப்எம் 91 மீ பேஜ் மெசேஜ் கொல்லா பேவரிங்க தெரி குரத்தும் ஹே பேவரின் அட் மெஹ மசக்கத்தை மெஹாவா கொல்லனி இது லவையா குடும் ஹுரி மசக்கத்தை மெஹாவா கொரணி பை ஃபார் தெத்தின் லவேன் எக் கொல்லா ஃபேக்கோ லவத்தக்கே தோ புனேலங்க பெச்சே நூனியா லவே கும் பஹேன் நகாஃப் ஏ பஸ் ஏ ಹಿಸಾಬ ಗಣೂನಿ ಆಗೋತ ಬೇಣು ಕುರೆವೆನಿ ಮೀ ಕಿವೆಗೆಂತೋ ಎಕಾಗುತ್ ಕವಾಹಕ ದಕ್ಕಲ್ಲ ಹಮ ಲವಯಾ ಗುಳು ಹುರಿ ಮೀ ಗಿನಫಾರ ಹಮ ಲವಯಾ ಗುಳು ಹುರಿ ಮಸೆಕೆತ್ತಕ್ಕೆ ಮಿದೆನೆ ಹೇಮೆ ಮಸೆಕೆತ್ತ ಫುರಿ ಹಮ ಕೊಲ್ಲ ಅಫ ಎಹುಂತೇರಿ ನೋಡ್ನ ಅಡೋ ಹಾಲ ಬೇಣು ವಾರೀತ್ ಲವೇಕ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಕೊಲ್ಲಮ್ಗೆ ಫುಲ್ ಸತ್ ಹೇಮಿಮ ಅನೇ ಬುಣಾಕ ವಾರ ಲುಯ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಎಮ್ಮಿ ಮಾ ಬಡೋ ಮಸೆಕತೆ ಕುರಾ ಕಣ್ಣುಜೆ ನಮ್ಮ ಶಹು ಮೆಣ್ಣ ಕೊಡಕು ವಾಹಕ ದಕ್ಕಾಲ ಮಸೆಕತೆ ಕೊಲ್ಲ ಮೀ ಎದ್ಲಾ ಲವೇ ಅಡೋ ಹಾಲಮ್ಗೆ ಫುರ್ಸತ್ ಮೀ ಶೋಗೆ ತೆರೆ ಲಿಪಿಗೆಂದ ಅಣೆಮ್ಮ ನಾನು ನೋಡ್ ಕುರ ಮುಂದಾಮಿ ಹಮ ಏರು ಮಿಕೊಳು ಶಹು ಮೆ ಗುಳಾಲ್ದೆ ನನ್ನ ಕೈ ಸ್ಟ್ರೀಟ್ ಲವೇ ಹಿಮನಾಲ್ದಿ ಬದ್ಲು ಕೊಲ್ಲಾಣ

மச்சப்பாவா லவ்வா ரசகலாங்கி எய் அந்திரிகம்க திரேங் அலிகம்க திரையத்தியபே மீஹுன் நெருவு மட்டக்கே அதி ஹமகஸ்வரும் அவ்வாஹி தியபே மீஹுன் நாமிது நுஹனு ஓகா வந்த ரஹீம் வந்த ரசகலாங்கிகங் கஷவரே.